கடத்தக்கு தடை கிட்டதுக்கு தகத்தடி கிட்ட தும் ததும் கடத்தக்கு தடை கிட்டதுக்கு தகத்தடி கிட்ட தும் ததும்